தன் நண்ப காசி வல்லட்ட தென் நண்ப மனுசு கமனு காசி வாசி அத்தியாயங்க பொம்மஹிங்காய் கண்ணட்டன மனுசு கம.

பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின்டம நேவத்த இப்ப துனவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கெனகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்து

0: முழு சிறுரமே கினி ஜாலாவின் தெவி தெவி தெவி தெவி அப்பிரமான வேதனாவுகிட்ட பார்த்துனா. ஏ சிந்துக்களே அர கருப்பு மகா அகுசல கிரியாவ ஹேத்துவேன் ஒவட பகதிரிக்கிறதே சசர கமன மகாபிய கருபவ ஒபே ஜீவித்தேன் மெவனி தயாக் சிது கருகின திபேனா. ஒபே ஜீவித்தேன் பன்சல சமஹார் விழாவட்ட சாங்கிகதே ஒப பெஹரகின திபேனா. இவகேம ஒப விசிங் பன்சலே விஹாரய இவகேம சைத்திய புதுபிலிம கடாபிந்த விநாசக்கரல தால திபெனவனா. பிங்குத்துனி மென்னமே கியன மகா பாபி கிரியாவட்ட ஒபட்டத் எகுத்து வென்ன சிந்து வெனவா. எனிசா அவபோத கரகன்ன ஏ காரணாவின் சித்த ஏத் கரகின யகபாக ஜீவித்தேகட்ட திருவான் சரணாய்.
1: சுதில குவாங் புதிலிய சமகாய் ஒப்ப ரந்தே சிடின்னே. மகா சமய சூத்ர தேசனாவ சகா பத்தினி தேவ பூஜா பிங்கம சேம மசக்கம அவசன் சென்சுராதா ගාල්ල උනවටුන හීනටිගල ඓතිහාසික මාලිගා කන්ද ශ්‍රී සුදර්ශනාරාම මූලමහා විහාරස්ථානයේදී ආශිර්වාදාත්මක බෝධි පූජා පින්කමෙන් පසුව දෙවියන් ශ්‍රවණය කිරීමට වඩාත් ප්‍රිය කරන මහා සමය සූත්‍ර දේශනාව සහ පත්තිනි දේව පූජා පින්කම පැවැත්වේ. එදිනට ඔබට සංවේදී දෙවඟනක් වූ පත්තිනි දේව මෑණියන් වහන්සේ උදෙසා බාරහාර පුද පූජා ජාතිකා ආදිය සිදු කරගත හැකිය. පින්කම අවසානයේ සැමට මුළුතැන් පූජාව අනුභව කිරීම සඳහා ලබා දේ. ඔබත් සෑම මසකම අවසන් සෙනසුරාදා ගාල්ල උණවටුන හීනටිගල ඓතිහාසික මාලිගා කන්ද ශ්‍රී සුදර්ශනාරා මූලමහා විහාරස්ථානයේදී සැඳෑ කාලයේදී පැවැත්වෙන ආශිර්වාදාත්මක බෝධි පූජා පින්කමට මහා සමය සූත්‍ර දේශනාව ශ්‍රවණය කිරීමට සහ පත්තිනි දේව පූජා පින්කමට පැමිණ සහභාගී වී සෙත සාන්තිය උදා කරගන්නේ